0: இருக்குமா?
1: சிம்ஸ்ல நேரா ஹவுஸ் ஒய்ஃப் மேடம்.
0: ஓகே சரி, இந்திரால ஏ பாட்டா என்ன பரலேதா? ஏதோ பாட்டு செப்தாரா?
1: ஏ பாட்டு என்ன பரலே, நம்ம அன்னி பாட்டு பாగుంటాయి.
0: అలాగేమ్మా, பாட்டு వినిపిస్తున్నాము, వినండి మరి. రాధే గోవిందా వినిపిస్తున్నాము. ఓకేనా?
1: థ్యాంక్స్ మేడం.
0: మంచిదమ్మా.

0: கபலா
1: சைபால்
0: நடுவுல காமரா
1: சைபால்
0: புரத புள்ளா
1: சைபால்
2: 80 சமச்சிரால்கா மீ ஆரோக்யானிக்கி சிரே ஓபிலாஷி சைபால்